0: வெல்கம் பேக் லங்க நற்பல டைம் ப்ளோ வாய்ஸ் ப்ளோ நோட் ப்ரோக்ராம்.
1: Welcome long narbla time back again long voice long not radio program long tete with me mika albi straight long province long torba. Bomi all time updating you, informing you, more educating you with them all.